0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
2: செக் 1

0: பூடி நான் வர. கோ சித்தனை இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர, போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. இதடி போ சொன்னேன்.

0: எந்த வீடு?
1: ஆ சொல்றேன். வாங்க. நான்
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊர்க்காரர்?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர